துவஜினின் டெல் ஆவுன்னுகிறேன் பெற்றியே சாச் ஆத்தாமலாச்சின் திசுதாஸ் கிஃபுனு சின்னத்னு கேரகா உன்னத்து நக்ரசின் பாக்கோயி சாலன்யாம் துவஜினின் டெல் Ring, but there see you sucks. I've done my life since again. Towards you, dough. I won't get ring, but there see you sucks. I've done my life since again. Towards you, dough. I won't get ring. A tamar archin sagiye pakish tu ojin in to a hun gari but ersi is such a tamar